0: அத்துமாய் வருது தீன்
1: அணுவட்டாய் தசம தேக்கன் அணுவட்டாய் தசம ஹத்தரேன்.